திருக்குற துண்ணா திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திருக்குற துண்ணா தத திரு